வானொலி அன்பர்களே, திருமால் பக்தர்களே, உங்கள் யாவருக்கும் எமது மனமார்ந்த காலை வணக்கம். இந்த புரட்டாசி மாதத்தில் நாங்கள் திருமாலை பற்றி பற்பல செய்திகளை அறிகின்றோம் அல்லவா? நாம் வழங்கும் இந்த திருமாலை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சி, இந்நிகழ்ச்சியில் உங்களுக்கு திருமாலை போற்றும் பாடல்களும் உரையும் தொகுத்து வழங்கப்படும். திருமால் பக்தர்களை, நாங்கள் திருமாலை பற்றி சிவாச்சாரியா அவர்கள் ஆற்றும் உரையை கேட்கலாம்.

திருமங்கை ஆழ்வார் திருவடிகள் போற்றி போற்றி. கோவிந்தன் திருநாள் சனிக்கிழமையன்று புரட்டாசி மாதம் வருகின்ற அனைத்து சனிக்கிழமைகளிலும் மிகவும் சிறப்பாக அனைத்து கோவில்களிலும் கிருஷ்ண பெருமானுக்கு மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் சிறப்பான முறையில் வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. இன்று மிகவும் சிறப்புமிக்க திருமாலின் 10 அவதாரங்களில் 4வது அவதாரமாக இருக்கக்கூடிய நரசிம்ம அவதாரத்தை பற்றி பேசுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். கனகாதி முனிவர்களின் சாபம், அதாவது ஸ்ரீமன் நாராயணனின் வாசஸ்தலமான வைகுண்டத்தில் 7வது வாசலில் ஜெயன் விஜயன் என்னும் இரு நித்திய காவலாளிகள் இருந்தனர். மகான்களான சனகர், சனந்தனர், சனாதனர், சனக்குமாரர்,

ஆகிய பிரம்மாவின் பிள்ளைகள் நான்கு முனிவர்களும் நாராயணனை தரிசிக்க வைகுண்டத்திற்கு வந்தனர். அவர்கள் அளப்பரிய ஞானம் கொண்டவர்கள். எப்பொழுதும் சிறுவர்களின் தோற்றத்திலேயே காட்சி தருபவர்கள். அவர்களை சாதாரண சிறுவர்கள் என்று தவறாக கருதி ஜெயனும் விஜயனும் நாராயணன் ஓய்வெடுப்பதாக கூறி முனிவர்களை உள்ளே செல்லவிடாமல் தடுத்து நிறுத்தினார்கள். இதனால் கோபமடைந்த முனிவர்கள் இறைவனின் திருவடிகளை தடையின்றி அடையும் வைகுண்டத்திலேயே உங்களுக்கு அகந்தை மேலோங்கிவிட்டது என்று இரு காவலாளிகளையும் நோக்கி கூறி, நீங்கள் இந்த திவ்ய உலகத்தை விட்டு அகன்று பூலோகத்தில் அசுரர்களாக பிறப்பீர்கள் என்று சாபமிட்டார். தங்கள் தவற்றை உணர்ந்த ஜெயனும் விஜயனும் முனிவர்களின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர். அப்பொழுது அங்கு வந்த ஸ்ரீமன் நாராயணன் முனிவர்களின் சாபத்தை மாற்ற முடியாது என கூறி அவர்களுக்கு இரு வழிகளை தந்தார். முதல் வழியாவது, ஏழு பிறவிகள் எனது பக்தர்களாக பூலோகத்தில் பிறந்து மகாவிஷ்ணுவை அடைவது. இரண்டாவது வழியானது, மூன்று பிறவிகள் எடுத்து பகைமை பக்தி என்று சொல்லக்கூடிய அசுரர்களாக பிறந்து மகாவிஷ்ணுவின் கரங்களாலேயே வதம் செய்யப்பட்டு மீண்டும் வைகுண்டம் வந்து அடைவது. பெருமாளை பிரிந்து ஏழு பிறவிகள் வாழ முடியாது என்பதால் விரைவில் அவருடன் சேர எண்ணி மூன்று பிறவிகள் அசுரர்களாக பிறக்கும் வழியையே ஜெயனும் விஜயனும் தேர்ந்தெடுத்தனர். காசியப முனிவருக்கும் திதி என்பவருக்கும் மாலையும் இரவும் சந்திக்கும் சந்தியா காலத்தில் பிறந்தவர்களே ஹிரண்யாக்ஷன் மற்றும் ஹிரண்யகசிபு ஆவார்கள். பிரம்மனின் வரத்தால் வலிமை பெற்று இவர்கள் இருவரும் உலகத்தையே ஆட்டி படைத்தனர். ஹிரண்யாக்ஷன் பூமி தேவியை கடலுக்குள் அடியில் ஒளித்து வைத்தபோது மகாவிஷ்ணு வராக அவதாரம் அதாக பன்றி அவதாரம் எடுத்து பூமியை மீட்டுக் கொடுத்தார். இதனால் மிகவும் கோபம் கண்ட ஹிரண்யகசிபு விஷ்ணுவின் மீது கடும் கோபம் கொண்டு பிரம்மன் நோக்கி கடும் தவம் இருந்தார். பிரம்மா வெளிப்பட்டதும் பிரம்மாவிடம் ஒரு அரிய வரத்தை கேட்டார். மனிதராலோ மிருகங்களாலோ தனக்கு மரணம் நேரக்கூடாது என்றும் இரவிலோ பகலிலோ எனக்கு எந்த சாவும் வரக்கூடாது என்றும் வீட்டின் உள்ளேயோ வீட்டிற்கு வெளியேயோ தன்னை யாழும் அழிக்கக்கூடாது என்றும் நிலத்திலோ அல்லது நீரிலோ அல்லது ஆகாசத்திலோ தன்னை யாரும் மரணிக்கக்கூடாது என்றும் மனிதன் செய்த எந்த ஆயுதத்தாலும் தன்னை கொல்ல முடியாது என்றும் இந்த வரத்தை பெற்ற ஹிரண்யகசிபு தான் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றுவிட்டதாக எண்ணி தர்மாத்மாக்களை துன்புறுத்தி அனைவரையும் தன்னையே கடவுளாக கும்பிடும்படி

ஏற்படுத்தினான். பக்த பிரகலாதன் ஹிரண்யகசிபுவின் மகனாக பிரகலாதன் பிறப்பிலிருந்தே ஸ்ரீமன் நாராயணனின் தீவிர பக்தனாக இருந்தான். எப்பொழுதும் ஓம் நமோ நாராயணா என்று ஹரிநாமத்தை ஜெயித்து மகாவிஷ்ணுவை மிகவும் ஆராதித்து வந்தான். இதை கண்டு ஆத்திரமடைந்த ஹிரண்யகசிபு பிரகலாதனை பக்தியை கைவிட பல வழிகளில் முயற்சி செய்தான். யானையின் காலில் இடறச் செய்தும், விஷப்பாம்புகள் நிறைந்த அறையில் அடைத்தும், கடலில் தூக்கி வீசியும், தீயில் எரிக்க பார்ப்பதும் என பல கொடுமைகளை செய்தான். ஆனால் நாராயணனின் அருளால் பிரகலாதன் அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் தப்பினான். கோபத்தின் எல்லைக்கே சென்ற ஹிரண்யகசிபு பிரகலாதனிடம், நீ எப்பொழுதும் நாராயணன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறாயே, அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டான். இந்த தூணில் இருக்கிறானா என்றும் கேட்டான். ஒரு தூணை அவன் நோக்கி கேட்டதும் பிரகலாதன் அந்த தூணில் கண்டிப்பாக நாராயணன் இருக்கிறார் என்று சொன்னார். தனது கதாயுதத்தால் அந்த தூணை ஓங்கி அடித்தான். உடனே அந்த தூணிலிருந்து பயங்கரமான கர்ஜனையுடன் நரசிம்மமூர்த்தி வெளிப்பட்டார். அவர் சிங்கம் போன்ற தலையும் மனிதன் போன்ற உடலையும் கொண்டிருந்தார். ஹிரண்யகசிபு வதம், ஹிரண்யகசிபு பெற்ற வரங்கள் ஏதும் வீண் போகாத வகையில் நரசிம்மமூர்த்தி அவனை வதம் செய்தார். மிருகமும் இல்லை, மனிதனும் இல்லை, அதனால் சிங்கமும் மனிதனும் கலந்த நரசிம்ம வடிவம். வீட்டில் உள்ளேயும் இல்லை, வீட்டின் வெளியேயும் இல்லை, அதனால் நிலைப்படியில், அதாவது வாசற்படியில் வைத்து அவனை கொண்டார். இரவும் இல்லை, பகலும் இல்லை, இரவும் பகலும் சந்திக்கும் மாலை நேரத்தில் இந்த வதம் நடந்தது. நிலமும் இல்லை, நீரும் இல்லை, ஆகாயமும் இல்லை, அவனை தனது மகாவிஷ்ணுவின், அதாவது நரசிம்மரின் தொடையிலேயே மடியிலேயே கிடத்திக் கொண்டார். ஆயுதமும் இல்லை, தனது கூர்மையான நகங்களிலாலேயே அவனது மார்பை பிளந்து வதம் செய்தார். இவ்வாறு வதம் செய்த பிறகு நரசிம்மரின் உக்கிரம் தணியவில்லை, அதாவது கோபம் தணியவில்லை. தேவர்களும் பிரம்மனும் கூட அவரை அணுக பயந்தனர். இறுதியில் பக்தன் பிரகலாதன் நரசிம்மரின் முன் வந்து பணிவுடன் நின்று அவனது அன்பை கண்டு நரசிம்மரின் கோபம் தணிந்தது. பிரகலாதனை ஆசீர்வதித்து அவனுக்கு அரச பதவியும் அழியா பக்தியையும் வழங்கி மறைந்தார். இதன் தத்துவம் என்னவென்றால், இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்பதையும், எவ்வளவு பெரிய அதிகாரமும் வரமும் இருந்தாலும் அதர்மமும் அகந்தையும் இறுதியில் அழிந்து போகும் என்பதையும், தூய்மையான பக்தி எப்பொழுதுமே இறைவனின் அருளை பெற்றுத்தரும் என்பதையும் இந்த அவதாரம் உணர்த்துகிறது. அனைவருக்கும் நன்றி.

0: வணக்கம்.
1: அத்துடன் நாம் வழங்கி வந்த அதிகாலை சிறப்பு நிகழ்ச்சி முடிவடையப் போகின்றது. அடுத்து வரும் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த.

அரங்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 மெகாஹெர்ட்ஸ் 90.6 98.2 கேப்பன் பள்ளி வரிசைகளிலும் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேதி சார்கம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றன. வழக்கமாக காலைதோறும் இதே இடத்தில் சேனல் உங்களை வழக்க உங்கள் விருப்பமான இந்திய பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு தியாடிக்கிழமை அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் அந்த பிரச்சனை வரும்போது அதை தாகும் வலிமையும் அதற்கான வழியும் அதன் கூடவே வந்து விடும். எனவே இவனாயிருந்தால் என்ன என்று கடந்து சென்று கொண்டே இருப்போம், இலக்கை நோக்கி.

இன்று காலை சிந்தனை எத்தனை முறை நீரை கழுக்கினாலும் அத்தனை முறையும் தெளிவு நிலை அடையும். நம்பிக்கை உள்ள மனமும் அப்படித்தான். எத்தனை முறை சோதனைகள் சூழ்ந்தாலும் அத்தனை முறையும் தெளிவு அடைந்துவிடும்.

0: with Oggi Sundaram from 7 a.m. to 8 a.m. Jaini Seyarangam. Jaini Seyarangam.
1: அனைவருக்கும் எமது ஓரம் ஸ்ரீவாந்தொழி இருந்த அது கடையில் வடுக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் நல்வருக்கிறோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். இன்னைக்கு வியாழக்கிழமை, அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி, இன்று புரட்டாசி மாத கோவிந்தன் விருதத்தினை ஏற்றி உங்களுக்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி அளிப்பதில் பெரும் மகிழ்ச்சியுடன் கொள்கின்றோம்.

பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டு தின்தோள் மடிவந்தாம் செவ்வதி செவ்வத்திற்கு அப்பு அடியோமோடும் நன்னோடும் பெறுகின்ற ஆயிரம் பல்லாண்டு வடிவான் என்பல மார்பினில் வாழ்கின்ற மகையும் பல்லாண்டு வடிவா சோதி வளத்தோழையும் சுதராடியும் பல்லாண்டு படிப்போர்ப்புக்கு முடங்கும் அப்பாஞ்ச சந்தியமும் பல்லாண்டே பல்லாண்டே பல்லாந்தே.

தமிழ் மாடங்களில் புண்ணிய பலன்களை தரும் மாடங்களில் ஒன்றாகும் ஆன்மீக சிறப்பு மிக்கதாகவும் கருதப்படும் மாதங்களில் ஒன்றாகவும் கருதப்படுவது புரட்டாசி மாதமாகும். இது பெருமாளை மட்டுமே வழிபதற்கான மாதமாக பலரும் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால்

இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமானை நினைத்து விரதம் இருப்பது பல குடும்பங்களின் பாரம்பரியமான ஆன்மீக வழக்கமாக இருந்து வருகிறது. உடலை மட்டும் கட்டுப்படுத்துவது அல்ல, மனதையும் கட்டுப்படுத்துவதுதான். விரதத்துடன் இறைவனை நினைத்து நாம ஜபம் செய்து பிரார்த்தனை செய்வதால் மனம் அமைதியாகவும் தெளிவாகவும் இருப்பதாக பல பக்தர்கள் உணர்கிறார்கள். கோவிந்தா கோவிந்தா என்ற இறைவனின் திருநாமத்தை சொல்லும்போது கவலைகளிலிருந்து மனதை விலக்கி நல்ல எண்ணங்களில் கவனம் செலுத்த உதவுகிறது. விரதம் நமக்கு சுய கட்டுப்பாட்டை வளர்க்கும் ஓர் ஆன்மீக பயிற்சி. பசி, ஆசை, கோபம் போன்றவற்றை கட்டுப்படுத்த முயற்சிப்பதன் மூலம் மன உறுதி அதிகரிக்கலாம். உணவு உட்கொள்ளும் முறையே ஒழுங்குபடுத்தும் விரதம் சிலருக்கு செரிமான அமைப்புக்கு ஓய்வு கிடைப்பது போன்ற உணர்வை தரலாம். ஆனால் நீண்ட நேரம் உணவு இல்லாமல் இருப்பது அனைவருக்கும் ஏற்றது அல்ல. உடல்நிலை மற்றும் வயதை பொறுத்து விரத முயற்சியை தேர்வு செய்வது முக்கியம்.

உங்களுக்கு சில அறிவிப்புகள். வரும் சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அன்றைக்கு புரட்டாசி மாத கோவிந்தன் 4வது சனிக்கிழமை அன்றைக்கு இந்த கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை கொண்டாடி இருக்கும் சிறத்தில் கோயில்களிலும் இடங்களிலும். அவினி ஜுன் கெனடி வாக்குவா தமிழ் சார்ந்த குணானந்த சபை, அமுகை அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், பாம்ஸ்தான் லாகித்தி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், ஆஷி ஃபிளாக் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், லெவால் சச்சிபிய அருள்மிகு மகாமாயி அம்மன் திருக்கோயில். நாம் குறிப்பிட்ட இந்த திருக்கோள்களில் வரும் சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்கு மாலை 4 மணி முதல் நள்ளிரவு வரை கோவிந்தன் திருவிழா நடைபெறும். வரும் சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்கு மாலை 5 மணி முதல் மறுநாள் நடுக்கிழமை அக்டோபர் மாதம் 11ஆம் தேதிக்கு அதிகாலை 5 மணி வரை புரட்டாசி மாலை கோவிந்தன் திருவிழா நடைபெற இருக்கும் சில திருக்கோள்களில் இடங்களிலும். கோக்கவால் கியூபிப் அருள்மிகு கடக துர்கை திருக்கோயில், பாவுந்தேரி ரோசல் தமிழ் தர்ம சங்கம், குத்தோ சாப்பிய அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோயில், புப்ளோ பம்ப்ளம்பிசஸ் அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோயில், சென்சுய துத்மோ அருள்மிகு சிவ சுப்பிரமணியர்

திருக்கோயில், சுகினாம் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் திருக்கோயில், பிரித்தானியா அருள்மிகு சிவ சுப்பிரமணியர் திருக்கோயில், மேசுனே திரிவேதசோகி தமிழ் கழகம், பாச்சிமாரி முருகன் ஒற்றுமை சங்கம். நாம் குறிப்பிட்ட இந்த திருக்கோயிலிலும் இடங்களிலும் வரும் சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 10ஆம் தேதன்றைக்கு மாலை 5 மணி முதல் மறுநாள் நடுக்கிழமை அக்டோபர் மாதம் 11ஆம் தேதன்றைக்கு அதிகாலை 5 மணி வரை கோவிந்தன் திருவிழா நடைபெறும். வரும் சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 10ஆம் தேதன்றைக்கு இரவு 9 மணி முதல் நள்ளிரவு வரை இவ்வித தொலைக்காட்சியில் 6ஆம் அடி வரிசையில் பாந்தரி ரோஸில் அருள்மிகு சிவ சுப்பிரமணிய திருக்கோயிலில் நடைபெற இருக்கும் கோவிந்தன் திருவிழாவின் போது நேர் நிகழ்ச்சி காட்டப்படும். வரும் சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 10ஆம் தேதன்றைக்கு இரவு 12 மணி முதல் மறுநாள் நடுக்கிழமை அக்டோபர் மாதம் 11ஆம் தேதன்றைக்கு அதிகாலை 5 மணி வரை போப்ளா பாம்பிளம்புசஸ் அருள்மிகு திரௌபதியம்மன் சிவ சுப்பிரமணிய திருக்கோயிலில் நடைபெறும் கோவிந்தன் திருவிழாவின் போது இவது மொரிஷியஸ் வானொலியில் நேர் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.

மனிதர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் தம் வாழ்நாள் முழுவதும் பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களையும் காக்கு கடவுளாகிய திருமால் தன்னுடைய தயை என்னும் குணத்தை கொண்டு பணிதன் ஆக்குகின்றான். அவனை மன்னித்து அருள்கின்றான். திருமாலுடைய தயை என்னும் குணத்தை ஒரு போர் பரிணாமமே குற்றம் பாராமல் மிகுந்த அன்பு காத்துவிடாகும்.

0: ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே.
1: அம்பர்ல இன்றைக்கு வியாழக்கிழமை அக்டோபர் மாதம் 8 அடுத்த பாடலில் நாம் கோமோதில் உரை சேர்ந்த வாசன் தாந்திரா என் தனது பிறந்தாட்டி நம் அன்புடன் தொடங்கிக்கணும். விலுமனும் சிறனா வலிங்கா அலென்ன கிராபடி ஏதன் தர்ஷினா வெறும் விஷால தாந்திராய் ராமசுவாமி கருப்பன் தர்சிகாது ராசன் அலகாரி குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்று அடுத்த பாடலில் நம்ம சேப்பூல் உரை சேர்ந்த சரதா முத்தியா தனது பிறந்தாட்டி நாம் அன்புடன் வணங்கிக்கணும். மேலும் செல்வன் இறைவன் அரசி கேசவன் பூஜா அம்மா பாபா ரவீன் ரவீனா எல்வின் ருமிலா மேலும் செதென் மேலும் ரஹேவியா விஜயா சிவன் விதயன் விதேசன் நாதன் வினா சிவன் ஈசன் ஜெனிதா யுவன் கால்வின் ராசன் முத்தியா குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே வாட்டை நாம் லிஸ்காலி உரை சேர்ந்த சரோஜினி காமினி ரஜேஷ் நாயகி நாயுடு உசுல் பிவேஸ் மேலும் ஜுவேஸ் பிரீத்தி அப்பாடு ஆகியோரின் ஆகியிருக்கும் அம்புடன் நாம் வழங்குகின்றோம். இன்றும் காபே உரை சேர்ந்த திருமதி வானிலா சுப்ரமணியன் அவரது பிறந்தவிழாவை கொண்டு அழைக்கிறார். மேலும் சந்தி அரிவன் கியானா அம்மாய் வீரப்ப பிள்ளை ஆகியோரின் சார்பிலும் நிர்வாட்டுக்களை கூறுகிறார்கள். இன்றைக்கு பெகபே உரை சேர்ந்த விலாசினி பிள்ளை அவரது பிறந்தவிழாவை கொண்டு அழைக்கிறார். துணிவன் சிவன் ருபி கியா மேலும் ஆகியோரின் சார் சுப்ரமணியன் கொடுத்தார் ஆகியோரின் சார்பிலும் வீட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நாம் காபே உரை சேர்ந்த யோஷினி சுப்ரமணியன் தனது பிறந்தாட்டை நாம் அன்புடன் வணங்குகின்றோம். எம் மேலும் எழிலன் கதிர்வேலன் ஆகியோரின் சார்பிலும் வாட்டுக்களை கூறுகின்றார்கள்.

அன்பர்களே, இந்த நாளை நல்ல எண்ணங்களோடும் மகிழ்ச்சியோடும் தொடங்குங்கள். உங்களோடு இந்த இனிய நேரத்தை பகிர்ந்து கொண்டதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்கள் அன்பும் ஆதரவும் எங்களுடன் இருக்கட்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.